ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அமேன் அவர் காட் இஸ் குட் எல்லாரும் அப்படியே எழுந்து நிக்கலாமா இன்றைக்கு ஒரு புது நாள் புது நாள் மட்டும் இல்ல தேவனுடைய கேலண்டர்ல பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு புது வருஷம் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா யாருக்கெல்லாம் தெரியும் தேவனுடைய கேலண்டர் படி பார்த்தா இன்றைக்குதான் ஆக்சுவலி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜூவிஷ் நியூ இயர்னு சொல்லுவாங்க பட் இட்ஸ் நாட் ஜூவிஷ் நியூ இயர் இட்ஸ் காட்ஸ் நியூ இயர் இது ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு நாள் ஆமென் சோ இன்றைக்கு ரோஷாஷானா ரோஷாஷானா என்ன எக்கால பண்டிகையின் ஆரம்பம் அல்லேலூயா சோ ரோஷாஷானா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் பார்த்து ஷானா தோவா அப்படின்னு கிரீட் பண்ணுவாங்க ஷானா தோவாவோட மீனிங் என்னன்னா குட் இயர் நல்ல நல்ல ஒரு வருஷம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சோ ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க ஷானா தோவா கிரீட் பண்ணுங்க கிரீட் தி பர்சன் பிசைட் யூ ஷானா தோவா ஷானா தோவா நம்ம யாத்ராகம் 13 அதிகாரம் வாசிக்கும் போது மோசே யாட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு இந்த நாள் அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஒரு ஆட்டுக்குட்டிய பலியிட்டு இந்த ரத்தத்தை எடுத்து உங்களுடைய அந்த டோர் போஸ்ட் அதுல வந்து பூசணும் அப்படின்னு எதுக்காகனா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றதுக்கான ஒரு அடையாளம் அது இட் இஸ் அ சைன் டு ஷோ தட் திஸ் இஸ் எ ஹவுஸ் தட் பிலீவ்ஸ் இன் காட் சோ இன்றைக்கு நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஒரு புதிய விஷயத்தை ஒரு புதிய காரியத்தை செய்வார் என்ற விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போம் Let us lift up our hands and lift up our hearts to God, surrendering ourselves and saying, God, here I am in this new year for you. உங்க வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அவரை துதிங்க அவர் நாமத்தை துதிங்க மிக வல்லமையான நாமமுடையவர் அவர் வல்லமையான செயல்களை செய்கிற தேவன் அவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் அவர் கைகளை உயர்த்தி உங்கள் வாய்களை திறந்து தேவனை துதிங்க Let's praise the Lord. Open up your mouth and praise God, for He is worthy of our praise. He is worthy of our honor. He is worthy. Tell God, arise. Tell the Lord, arise in our midst. In the edathile nam vaalkai arasalunga rajavaga arasalunga endru nam kepom ask the Lord.